மாறை தலையில் இசையழுத்தில் வணங்கம் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலாக வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாசன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரை

0: ஒன்று நெடமாசங்கீசையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் புயல் பிறதாருளான பெருமாள் தேசிக்கினிதாம் சித்தென்பம் இசையாதார்க்கே
1: சித்தாந்த நிர்தாரண சாரபோம ஜீவன் ஜடகோப ஸ்ரீ ஆதிவன் ஜடகோப யதீந்திர மகாதேசிகன கருளப்பா.
2: ಹಾಡು ಹಸೆ, ನಮ್ಮೂರ ಮಣ್ಣಿನ ಪರಿಮಳದ ನಮ್ಮವರೇ ಹಾಡಿರುವ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಾಡು ಹಸೆ.